படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சந்தது என் விடி சென்றது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உண்மை நீ மீட்டும் என் மேனி. விரைவினில் வந்து கலந்திடு வீரர் பாடமெல்ல கனிந்திடு. உடல் மட்டும் இங்கு கிடக்குது உடன் வந்து.

0: ശ്രോതാക്കൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് കാതോട് കാതോരം, ശ്രോതാക്കളുടെ ഇഷ്ടഗാനങ്ങൾ.
1: என் பேர் அபிஷா, நான் குளித்தறையிலேருந்து வரேன். எனக்கு மரத்தக நாணயம் படத்துல இருந்து நீ கவிதைகளா பாட்டு வேணும்.

0: ശ്രോതാക്കൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് കാതോട് കാതോരം, ശ്രോതാക്കളുടെ ഇഷ്ടഗാനങ്ങൾ.
1: என் பேர் சுபாஷினி, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். எனக்கு கருணாசர் ரேடியோவில் இருந்து மனிதன் படத்தில் இருந்து அவள் சாங் கேட்கணும்.